தங்கடத்துக்கு தோதர்கள் தீம் தங்கடத்துக்கு தோதர்கள் தீம் தங்கடத்துக்கு தோதர்கள் தீம் தங்கடத்துக்கு தோதர்கள் தீம் தங்கடத்துக்கு தோதர்கள் தீம்

அச்சா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா, எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே, இத்தவணை என ஆட்கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்களவாடிய சிந்தை திரும்பத்தா, பூதனியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா